எவரேன் குறை தியபா மீஹும் அதாவா திருவி மீஹுன்னாய் தியபா மீஹுன்னா திமெதுகா அவ்வாஹும் எக்குவிருக்கன் லவ்வா ஃபாஷி அவ்வாஹி குளதும் வந்த ரஸ்கலாங்கே அதி அவ்வாஹி கின கினேம் ஃபாஃபுசவா ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.